மசீதியாக எலக்ட்ரிமிகியாக ஒர்னாச்சேரியாக கரங்காரன் எல்லாம் ஒன்று ஜப்பனுக்கு நீ பூ திராஞ்சியம் பேசாம புரிஞ்சது வரக்கல்ல போட்டான் காவ போய் சொல்றது பலா டப்யோ கொள்ளையால் டிஸ்பிஞ்சிடால் என்ன மாதிரி பின்னக்கு எலுமுகா ஹாம் கணம் எங்கல்லி மங்கப்பையால் ومعي جريك حمل ملسحي ومحمد صلى الله عليه وسلم لعل الساعة تقيم بسبنج تكون قريبة منك لجهة من الحمل ملسح منك لجهة لو خمني مي مي وعيد ملنكون مي مي ملنكون بسبنج منك لجهة جهة لول وعيد نمت بجوكرك ومعي جريك لعل الساعة تكون قريبة منعم جهة لول ndax nit leg leg mu genn aduna genn waxane gi suñ ko waxon ne da lay genn aduna ci fan yi diko gëm waaw man na jégué lool ba ñu won ci jakk mu fess del nga ne assalamu alaykum ñepp wa xeyla da suñu borom neena fukk ak ñent dañ genn ci jakk bi buñu fekk deen kenn du gëm ne moom ci fukk yi ak ñent lay bokk dede kenn ku ne xey da ngay xool ki nga japp ne yor na febaru jabet wala yor na febaru nangam wala ñi seen yaram xawa jeex wala yi demini ki yoy ñoo ñu lañu yaakar ne xayna ñom la waye amul kenn kuy limal sa bop ci lim bobu tabarakallah kon yalla tabaraku taala mu yoonte bi la'alla sa'ata takunu qariba suratu ahzab ay jëm ben fuk ak ñet inna allaha yalla la'ana al-kafirin saril na yoom ndeen yefer gi wa a'adda lahum mudanchal len sa'ira sawra sawira yalla soril na yermandem al kafir na yefari moy laana wa adlahum mudanchal len sa'ira sawara sawira sawara tan sawara wi tak sawara wo xamni wu jangila khalijina fiha ci lañuy sax ba kañ abadan ba faw abadal abidin barul al qur'an di wax ci sawara khalijina fiha abadan waye nak amna ñoo xamne xalbi ni fiya abadan ndax moy seen xol dafa amul ben tokku iman dina amul ben tokku iman nak qalid ni fiya abadan ñinga xamne seen xol amna tokku iman ñom duñu ag ci abadan donte danañu nak qalid ni fiha waye duñu ag ci abadan motax qalid ni fiya abadan bariwul ci alquranul karim ci sawa aljanna qali ni fi abadan mom borni ci la yajibuna duñu am waliyan kuy fete wo seen ndir bu musal len ci sawara ñom yefari wala nasira duñu am ku len dimbele bu mu ci sawara ñom yefari wa la yajibuna duñu am waliyan genn kilifa guy fete wo seen ndir seen wali wala nasira wala ku len dimbele bu yalla neme duma ak yefur yowmal qiyamati wala togn kat mu xamne amna ko rusnako ni borom rusnako ci nar bagn ko duma ci kanamam ni yalla yi def moy dekkal waji duma ko duma ba xolam sedd mu dora dekkal ka nga xamne su taxawon man ne yalla ki dangam nangam motax la yajiduna waliyan kon yefur bu yalla japp mbam togn mbap togn kat ba di la duma ci nga xamne bu jogoon fi nek man ca taxaw suñu borom tabaaraku ta'ala da koy yeexa yekati yekati la yow ba nopi bu la duma ba nopi nak door ko dekkal yawma taqallabu wujuhuhum bis bañuy walbati seen xol ya yawma taqallabu bis bañuy walbati wujuhuhum seen kanam ya fi naari sawara manam japp len dugal len bi sawara di len walbati sen wetuk ndeyjor wetuk chamoñ djogi ci kanam yaquluna ñoom ñep ñay wax nak naan ya laytana akane xon ñun ata'na allah yutappon yalla wa ata'na ar-rasul yutappon yuntig ñoom ñep ñi reet ñi ngi duggal sawar di walbati sen kanam ya di walbati sen jeyal di walbati sen lahya ndax fu nek mosqueta ngor yaqulu